0: திமன் ரஸ்கலாங்க மூசாக ஃபான வஹை குறவீமே கலேகு ஃபானுக அசா கொழு எல்லவாஷு திங் இகலேகு ஃபானுக அசா கொழு எல்லவீமா எஹாரும் எ அசா கொழு எவரின் தொகும் ஹதாகின் திக்கி தகது கே திருவாஃபி
1: فَوَقَعَ الْحَقُّ وَبَطَلَ مَا كَانُوا يَعْمَلُونَ
0: فَهَ حَقُّ تِدْفَالُ وِجِّ أَدِي إِوْرِنْ كُنْغُلُنُ كَنْتَ بَاطِلُ وَجِنْ هِنْغَجِّ